0: Gui, de Louis C. Randy Hamilton. You are listening to CKDU 88.1 FM in Halifax, Nova Scotia. Okchibukduk Mi'kma'ki. The time is 1 p.m.
1: You're listening to CKDU at 88.1 FM, and here are your top of the hour headlines. A new French language school is set to open in Halifax this week. École Marie-Monde will welcome students from pre-primary through grade 9 beginning today, September 4th. The new Oxford Street School can accommodate 700 students and replaces the former École Marie-Monde on Atlantic Street. The site also features childcare, a theater, a radio booth, and community space. Environment Canada is warning most of the Maritimes to prepare for heavy rain. The agency says 30 to 50 millimeters could fall between yesterday evening and Saturday night. It says 10 millimeters of rain per hour could fall in some locations. A special weather statement has been issued for all of Nova Scotia and PEI, as well as southern and northeastern New Brunswick. Stay safe, y'all. More people have visited provincial museums in Nova Scotia compared to last year. According to Nova Scotia Museum numbers viewed by CTV News Atlantic, attendance at the 16 current provincial museums has jumped 8%, totaling over 259,000 people walking through the doors between April and July. The province says those numbers are estimates and final visitor counts aren't available from all sites just yet. There was an even bigger spike reported at 50% for American tourists, while cruise ship traffic was up by 70%. Nova Scotian visitors dipped by 10%. For ideas, tips, and feedback, email news at ckdu.ca. For CKDU, I'm Jenna McConnell.
2: Good day. This is meteorologist Will Flood here with your Halifax weekend forecast. Friday, September 4th, it'll be rainy with a risk of a thunderstorm in the afternoon. We could see around 15 to 25 millimeters with up to 40 millimeters possible in the heaviest thunderstorms. Southeasterly winds, 30 kilometers per hour, gusting to 50 with a high temperature of 19 degrees. Friday night, periods of rain continuing around 5 millimeters up to 20 millimeters with those heaviest showers with northerly winds, 20 kilometers per hour, gusting to 40 and a low temperature of 14 degrees. Saturday, September 5th, cloudy with 60% chance of showers with a high temperature of 16 degrees. And Saturday night, it will be mostly clearer, but still going to see cloudy with the chances for some of those showers and a low temperature of 11 degrees. Sunday, September 6th, cloudy with 60% chance of showers continues with a high temperature of 15 degrees. But by Sunday night, cloudy periods, chances for showers will be minimal with a low temperature of 11 degrees. Have a great weekend and enjoy the weather.
3: Hey everyone, Andrew here from The Outer Edge, playing every Monday at 1 p.m.
4: ஆண்டவா எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் உங்களை திருப்பியும் இந்த CKDU 88.1 FM மூலயமா வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கு பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாவோ இல்லை அடுத்த வாட்ஸ்அப்போ இல்லை பர்சனல் சாட்லேயோ சரி, நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு இருக்கு பாருங்கள், எக்ஸலண்ட்டுங்க. அதுக்கு வந்து நான் நன்றி கடன் நிறையப்பட்டிருக்கேன். அதாவது எப்போவுமே நான் சொல்லுவேன், மைக்கில் நான் மனசில் நீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் தான் எனக்கு புரியுது, மனசில் உங்கள் மனசில் இவ்வளோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு கண்டிப்பாக நான் கடமைப்பட்டிருக்கேன் இல்லையா. அதனால தான் வர ஷோவில் நான் உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். இந்த செக்மெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நிறைய பேருக்கு பர்த்டே விஷஸ் அண்ட் மட்டும் இல்லாமல் ஹாலிஃபாக்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, அடுத்த வாரம் என்ன நடந்திருக்கு, இந்த வாரம் என்ன நடந்திருக்குது எல்லாத்தையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் இதுலையும் எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு குட்டி டாபிக், அந்த டாபிக் என்னென்னா டேர்னிங் பாயிண்ட். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த விஷயம் இருந்துச்சு, அது பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட், நான் அதை நினச்சி கூட பார்க்கல, அந்த ஒரு டிசிஷன் என்ன பயங்கரமான சந்தோஷமாக காக்க வச்சுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் பர்த்டே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக எனக்கு என்னோடய இன்ஸ்டா பேஜில் அன்பு ஆர்ஜேயில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த டாபிக் பற்றி எங்கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9024942487. மறுபடியும் சொல்றேன், 9024942487 நம்மளுக்கு இந்த பாட்டுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே பேசலாம், நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். இது டெலிகால ஷோ, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஜாலியா பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு ஷோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அப்டேட்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கு. ஸ்டே டியூன், இது சிகேடியூ 88.1 FM. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம சூப்பரான ஒரு ஆள போறான் தமிழ் சாங்க கேட்டுட்டோம். அண்ட் அடுத்தது என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த டோனை கேட்டது தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு பர்த்டே யார் யாருக்கெல்லாம் கொண்டாடுறோம் உங்களுக்கு எல்லாருமே விஷ் பண்ண போறோம். அண்ட் முத முதலா என்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு ஆதினி அவருடைய பேரு, அவருடைய ஃபோர்த் பர்த்டே இன்னைக்கு செப்டம்பர் 6th அவளுக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு ஒரு பெரிய பர்த்டே விஷயம் சொல்லிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சதீஷ்குமார் பெல்ஜியம்ல இருந்து அவங்க மனைவி இந்துமதிக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செப்டம்பர் 3 பர்த்டே போயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. அண்ட் சிவா அவள் தன்னுடைய மகள் அர்ஷித் பிறந்தநாள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்க பர்த்டே வந்து செப்டம்பர் 8. தன்னுடைய 12th பிறந்தநாள அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே அர்ஷிதா. அண்ட் ஆண்டனி ஃப்ரம் வென்ட்வர்த் பார்க்ல இருக்காரு, அவர் தன்னுடைய குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு செப்டம்பர் 10th 12th பர்த்டே. அவங்க மேர்லின் ஆபர்ட் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தம் மகன் செஸ் மற்றும் ஹேபிட் கலெக்டர் ஆஃப் பாக்கிமான் கார்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹாப்பி பர்த்டே மெர்லன். அண்ட் மாலதி அவங்களுடைய தம்பி மகள் ஆர்ஷி லக்ஷிதாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இது 6th பர்த்டே. சிங்கப்பூரில் இருக்காங்களா அவங்க. அண்ட் மாலு அத்தை சரவணா மாமா மற்றும் சாரதி அண்ணா உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. அண்ட் இது மாதிரி நீங்களும் ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு என்னுடைய இன்ஸ்டா பேஜில் மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை கூப்பிட்டு நம்ம இப்போ ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சில அனுபவம், ஒரு டர்னிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்றத எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9024942487 உங்க காலுக்காக காத்துட்டு இருக்கிறேன். அண்ட் கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் இதுல பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன். இது CKDU 88.1 FM. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

வணக்கம், வெல்கம் பேக். இது CKDU 88.1 FM. நான் உங்கள் ஆர்ஜே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ். இந்த வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அண்ட் உங்களுக்காக ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி மூமெண்ட் இருந்தா என் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்காக நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 902494 அதில் நீங்கள் கால் பண்ண 2494-2487 என்ற நம்பர் கால் பண்ணலாம். அண்ட் இங்கே என்னடாண்ணா, ஒரு லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஹாலிஃபாக்ஸில் NSTS நடத்தின கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து ராலவன், CSK, பாய்ஸ் ஆர் பேக், சூப்பர் நோவா, டெய்லண்டர்ஸ், டேடிஸ் ஆர்மி, ஃபேர் பிளே மற்றும் பட்டா பாக்யம் பட்டாக் டிலேகியம் டீம் பேர் பார்த்தீங்கன்னா செம்மையா இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய டீம் வந்து நம்ம ஆடிருந்தாங்க. இதில் வந்து பட்டா பாக்யம், பட்டா டிலேகியம், ஃபேர் பிளே, டேடிஸ் ஆர்மி இவங்கெல்லாம் வந்து ஆனாலும் அவங்களால அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போக முடியல. பட் அடுத்த ரவுண்டுக்கு போன பாய்ஸ் ஆர் பேக், சூப்பர் நோவா, ஐ மீன் டெய்லண்டர்ஸ் அண்ட் ராலவன், CSK இவங்க நாலு பேர் தான் மேலே போனாங்க. அதில் ஃபைனலி ராலவன், CSK ரெண்டு டீமும் ஆடிட்டு அதில் வின் பண்ணவங்க ராலவன், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து ஹாலிஃபாக்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நடக்க போகுது, நடந்திருக்கு, முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸ்டே டியூன்டாக இருங்க. இது CKDU 88.1 FM. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்களை ஆர்ஜே அன்பு.

பாக்குறீங்களா? இந்த பச்சை நிறம் வந்து, இந்த பச்சை நிறம் மட்டும் இல்ல, இந்த பாட்டுல வர எல்லா நிறங்களும் மாதிரியே தான். இங்க ஹாலிஃபாக்ஸ்ல ஒரு கலர் ஷோ நடக்க போகுது. அந்த கலர் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலிஃபாக்ஸ் கலர் ஃபெஸ்டிவல். அந்த கலர் ஃபெஸ்டிவல்ல நீங்க கலர்ஸ் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுல வந்து நிறைய கலர்ஸ் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ என்ட்ரி. அண்ட் இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டனி, நம்ம ஆல்டனி லேண்ட்ல வந்து டாட்மவுத்தில் நடக்குது. நீங்கள் பார்க்கிங்க்கு தேடி அலைய வேணாம், இங்கேயே விட்டுட்டு கூட ஃபெரியில் போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஷோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஏன்னா அது ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப 11 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டலஹௌசி ஸ்டூடெண்ட் மூலிமா, அதில் ஒரு யூனியன் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது தொடர்ந்து பேர் வேறு வேறுவாக மாறி வந்தாலும் கடைசியாக அது ஹாலிஃபாக்ஸ் கலர் ஃபெஸ்டிவலாக மாறி இருக்குது. நீங்களும் அந்த கலர் ஃபெஸ்டிவல் போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக்கு திருப்பியும் வரலாம். ஸோ அந்த டாபிக் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல இருக்கும் இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்க பண்ண வேண்டிய நம்பர் 9024942487, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உங்களுடைய லைஃப்ல நடந்த சூப்பரான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து கேட்டே இருங்க, நம்ம காலர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பேசுவோம். தொடர்ந்து கேட்டே இருங்க. இது CKDU 88.1 FM. மைக்ல நான் மனசுல நீங்க, நான் உங்களை அர்ஜென்ட்.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நான் உங்க ஆர்ஜே அன்பு, நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. அண்ட் நாவும் நம்ம நிறைய டாபிக்ஸ், இந்த ஒரு குட்டி டாபிக் ஒன்று கொடுத்துருந்தோம், உங்கள் லைஃப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஒரு சமையான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி காலேஜ் வந்துட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். ஹலோ வணக்கம், யாரை கேட்டுப்பட்டீங்க? ஓ, காலர் போயிட்டாங்க நினைக்கிறேன். And we wait for the other callers, like வேறு யாராவது வராங்களா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் நம்ம வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து என்ன என்ன எல்லாருக்குமே ஹாலிடே அப்படின்றது ஞாபகம் இருக்கும். நம்ம ஊரில் May 1st மாதிரி இங்கே வந்து நமக்கு உழைப்பாளர் தினம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு லேபர் டே, உழைப்பாளர் தினம். நான் ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சிக்கும் பின்னாடி இருக்கிறது மனுஷனோட உழைக்கிற மனுஷனோட உழைப்பு தான். அண்ட் 1 second, callers are coming now. ஹலோ வணக்கம், யாருங்க இது
1: பண்றீங்க?
0: Thank you so much, Raghu Argal. And நம்ம ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டாபிக்ல நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், பயங்கர மறக்க முடியாத ஒரு விஷயம், அது என்ன வாழ்க்கையிலே போராட்டு போட்டுருச்சு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
1: என் வாழ்க்கையிலேயே புரட்டி போட்ட விஷயம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சது தான். அது வரைக்கும் என் வாழ்க்கையில பெருசா எதுவும் நடந்தது கிடையாது. நாங்கள் பேசிக்லி ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர்ல தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை தேரம் முறிஞ்சிச்சு. கடன் எல்லாம் அடைக்கிற நிலைமையில நான் இப்போ இருக்கேன், பாதி கடனை அடைச்சிருக்கேன். ஸோ அதனால என் ஃபேமிலி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க.
0: கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்தியால இருந்து கனடாக்கும் டிராவல் ஆகி வந்திருக்கீங்க, சோ அதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் நினைக்கிறேன்.
1: எஸ், ஆமா, அதுவும் எதிர்பாராத ஒரு ஆஃபர் தான். அதை அக்செப்ட் பண்ணதுல இன்னும் கொஞ்சம் மேல உயர்ந்திருக்கோம்.
0: Thank you so much. உண்மையிலே இது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கும், உங்களோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நன்றி ரகு ஷேர் பண்ணதுக்காக. உங்களுக்காக அடுத்த பாடல் ஸ்டேட்யூன் வித் CKDU 88.1 FM. மைக்கில் நான் மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜி அன்பு.

0: And welcome back to CKDU 88.1 FM. நான் உங்கள் ஆர்ஜி அன்பு. நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்ல நடந்த ஒரு ஒரு குட்டியான விஷயம், அது என் லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சு, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ரகு அவர்கிட்ட பேசினோம். ஸோ ரகு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எல்லாரோட மிடில் கிளாஸ் மக்களுக்குமே அது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும். நமக்கு அடுத்த காலர்ஸ் வராங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். யாருங்க இது பண்ணுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹாய் ஹாய் ஹாய்
0: ஹாய் ஹாய் ஃப்ளோரா, எப்படி இருக்கீங்க? நினைக்கிறேன்.
1: வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்ல வந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வேலை தேடி கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது எல்லாமே எனக்கு ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இந்த வேலை முக்கியமா நான் எதுக்காக தேர்ந்தேன்னா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மெயினா இந்த வேலையை நான் தேடிக்கிட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தேன், அப்புறம் அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு அவங்க வேலைக்கு போய் அவங்களை ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம்.
0: சூப்பர், நிஜமா இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
1: அது மாதிரி இப்போ ஈவினிங் டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. சோ இது மறக்கவே முடியாது என்னோட லைஃப்ல. இது
0: எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ உங்களுடைய மறக்கவே முடியாத அனுபவமாக இருக்கட்டும், அந்த டேர்னிங் பாயிண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஷேர் பண்ண விதமும் அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நீங்கள் பார்க்குறன்றது எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் கால் பண்ணணும், உங்களுடைய டேர்னிங் பாயிண்டான விஷயத்த பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணுறது 9024942487 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய எதிர்நீச்சல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எதிர்நீச்சலெல்லாம் நம்ம தாண்டி போனால் தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுக்காக அடுத்து வரப்போட பாடலும் எதிர்நீச்சல் படத்தில் இருந்தால் ஸ்டேட்யூண்டாக இருங்க. இது சிகேடியூ 88.1 FM. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: எதிர்நீச்சல் படத்திலிருந்து எதிர்நீச்சல் அடின்ற ஒரு செம்மையான ஒரு சாங்கை பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்ததாக நமக்கு ஒரு காலர் வராங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் அதை எதை சொல்லுவீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். காலர் வரல பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது பண்றீங்க?
1: வணக்கம், மர்க்கம் என்னோட நேம் ஜெயச்சந்திரன்.
0: ஹலோ ஹலோ ஜெயச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க ஷோ நாங்க இந்த லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம், இன்னைக்கும் கேக்குறோம். எக்ஸலண்டா இருக்கு.
0: ஓ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
1: இந்த மாதிரி ஒரு புது ஷோ இந்த மாதிரி இங்க ஹாலிஃபாக்ஸ்ல வருமா அப்படிங்கறது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
0: ஓ
1: ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு சாங் இந்த மாதிரி கிடைக்குதுங்கிறது எல்லாருக்குமே ஹாப்பி.
0: ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயச்சந்திரன். அண்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்ல, ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்போ எனக்கு கிடைச்ச இந்த எஃப்எம் கிடைச்ச மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா மக்களையும் சந்திக்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க?
1: என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்னோட
0: ஒய்ஃப் தான். ஓ பக்கத்துல இருக்காங்களா? ஓகே, யா குட் தென்.
1: சோ லக்கி சாம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் நிறைய எனக்கு அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய குட் அண்ட் ஹாப்பி குட் வந்துச்சு என்னோட லைஃப்ல.
0: ஓ வெரி குட், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, லைஃப்ல ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வர சந்தோஷம்ன்றது சூப்பர் இல்லையா? ஸோ அதுவும் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் மூலமா கிடைச்சது வந்து மிக மிக பெரிய சந்தோஷம். அண்ட் உங்க ஒய்ஃபும் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ
1: ஜெயச்சந்திரன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: வருது.
0: சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு, தன்னுடைய ஃபேமிலி எல்லாம் அதான் இல்லையா? ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது லைஃப்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கலாம். ஸோ அது அதுக்கப்புறமா தான் அந்த லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடி இருக்கும். அவர் ஒரு சொல்லியிருக்காரு, தன்னோட ஒய்ஃப் அவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க லக்கி, அதை வெளிப்படையாக சொல்கிற அவங்களும் லக்கின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க, அண்ட் ஏதோ ஒரு பாட்டில் வந்து ஒரே பாட்டில் முன்னேறிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நமக்கு லைஃப்பில் கிடச்சதுன்னா அப்பாடா லைஃப் செட்டில்ரா அப்படின்னு இருக்கும். நமக்கு ஒரு பாட்டு இல்லை, ஒரு யுகமான பாட்டு போட்டால் கூட எத்தனை முறையும் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கவே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி யோசனைலாம் இருக்கும். பட் இந்த பாட்டை கேட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகிடுங்க. ஸ்டே டியூன், இது சிகேடியூ 88.1 FM. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

ஃபேன் படைய பத்திரை படத்திலிருந்து வெற்றி கொடி கட்டு அந்த ஒரே பாட்டில் முன்னேற எல்லா இதுவும் சீனியும் நீங்கள் அப்படியே மைண்டில் வர வச்சுருப்பீங்க. இன்றைக்கி வர வர எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். அண்ட் ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறது உழைக்கும் மனிதனோட உழைப்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒவ்வொரும் சிறிய சிறிய சிறிய வண்டிக்கு பின்னாடி யாரோ அவருடைய ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முன்னாடியுமே வந்து அவங்களோட கடின உழைப்பு இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கலாக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், இல்லை ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை ஐடியில் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை டிரைவராக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு அந்த உழைப்பு மூலிமா இந்த நாட்டையும் எல்லாருமே வளர்த்துருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு செப்டம்பர் 7 நம்முடைய லேபர் டே இன் கனடா. ஸோ வேலை சிறியதோ பெரியதோ இல்லை, அதை நேர்மையாகவும் பெருமையாகவும் செய்கிறது தான் நம்மளுடைய முக்கியம். ஹாப்பி லேபர் டே டு எவ்ரி அந்த லேபர் டேவை பொறுத்து இது அதோட இந்த ஷோவை நான் முடிவு கொண்டு வரேன். அண்ட் அடுத்தடுத்து நிறைய செக்மெண்ட்டில் அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய பேச போகிறோம். இனிமேல் நான் சாட்டர்டே ஈவினிங் 5:00 மேலே கண்டிப்பாக 5 to 6 PM தான் நம்ம கலெக்டாக இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக மீட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டே டியூன்ட். இது CKDU 88.1 FM Halifax Nova Scotia. மைக்லனா மனசில் நீங்கள், நான் உங்கள் RJ அன்பு.